0: வண்டிக்கு போய் சப்போகை செகண்ட் தடவை என்னன்னு நம்ம பேசும் உனக்கு தீமையா தோ தமிழ்வான் தை தப்பார் டெய் தானா கம்மா கூட இன்னொரு கிடி பேசுறே தீமையத்தோ அந்த தவறோன் போகின் கம்மி நம்ம உனக்கு கடிக்கிறா கெடிக்கு யோன் கை சகி தரிப்போ நீரங்கை நம்ப ஐ சிவோவா திப்பிமெத்தோவான அந்த வந்த மக்குறி கேன் டெய் தான் என்ன கொண்ட ஃபேஸ்புக் பேஜ் ஐ மெவரின் கிரிபேஸ் அரபிக்கு மேல வர டெய் சக்கவானோ இப்போ கத்திமெத்துவானி சக்கின் அரபிக்கு மே அரமேரா
1: மேரி அற வர வயன் ஐ மகுரின் தம்போதல் இதாக அமுத தகான் மேங்கின் கோய் கிரீன் பேக் இப்போ நம்ம இவங்க ரொம்ப ஒய்யை தகா இருப்பிருப்பு எப்போனாண்டு கோய் கிரீன் பேக் தினம் காவா அது யாக்கிற கொய்யை இறக்கான் கிரீன் பேக் ஒவாங்கை இறக்காண்டுக்கு மேங்கி நான் பேர் அயக்கொண்டாண்டு கருவரோ மகுரின் கனையை தொகுவாக நான் கொஞ்சம் வாங்க இப்போ கிண்டு கோன் கிரீன் பேக் ஐதாக மகுரி புகின் கம்புசிரோவான் தரம் மகுரி கத்தோ கிரிபேஸ்து போட்டோம் கடிக்கிறாய் ஐக்கா எப்பேன் போட்டோ காகி மென்று போட்டாக மகுரி அது மேலா நான் மாங்க ஐயோ சிந்தர வாங்கி ஒத்த பண்ணி அவன் மணி நாக்கி நம்ம தேக நியூசிலாந்து.

ஐயோ வரங்காய் தமிழ் சிமெண்டியா வருவாய் வரத்தை சோங்குறா என் கண்ணரா பூப்பூசிய கேசன் கொய்னன் தேங்கா பொங்கையோ ஐரனா கக்காயா குணையாக்கே அன் தேசி பொங்கை நன் தேங்கா பொங்கை ஐரனா பொன் கணக்குவா மாத்தே அரே கமென் ரொக்கோக்கே மொன் ரொக்கோய் நான் தேங்கா பொங்கையோ யக்காரி நன் நரிக்காக்கினப்ப ஐரே தேய்மே தோய் நரிக்கி உங்கள் யாக்குவாசன் ரொக்கோம் ரொங்கு ரொங்கோ கேம் பூப்பூசி நன் தேங்கா பொங்கை சினா கமே உரடிக்குமே தொக்குறானா மெய்த்து வலு மேக்குனா எனப்ப தொக்குற